ஸ்லோர் தூமம் உக்ரவதி துர்க்க பபார்க கர்க்க சசில காட பிரயாணகதம் இது மூத்துவோ வனிதா